0: നമസ്തേ മലയാളം തുടരുന്നു. നമസ്തേ മലയാളത്തിൽ ഇനി കേൾക്കാം ഒരു അന്യഭാഷാഗാനം.
1: കൺമണി അൻപോടെ കാതലൻ നാൻ എഴുതും ലെറ്റർ ചി മടൽ ഇല്ല കടുതാശി വെച്ചിക്കലാമാ വേണം കടിതമ്മേ ഇരിക്കട്ടോ പടി.
2: കൺമണി അൻപോടെ കാതലൻ നാൻ എഴുതും കടിതമേ.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாறி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறது இல்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம ஏங்க ஏங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
3: காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
3: காதல் அல்ல.
0: அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான புனிதமான புனிதமான

தக்கிட்டா தக்கிட்டா தக்கிட்டா தக்கிட்டா தக்கிட்டா தக்கிட்டா தக்கிட்டா தக்கிட்டா தக்கிட்டா தக்கிட்டா தக்கிட்டா தக்கிட்டா தக்கிட்டா தக்கிட்டா தக்கிட்டா தக்கிட்டா தக்கிட்டா தக்கிட்டா தக்கிட்டா தக்கிட்டா தக்கிட்டா தக்கிட்டா தக்கிட்டா தக்கிட்டா தக்கிட்டா தக்கிட்டா தக்கிட்டா தக்கிட்டா தக்கிட்டா தக்கிட்டா தக்கிட்டா தக்கிட்டா தக்கிட்டா தக்கிட்டா தக்கிட்டா தக்கிட்டா தக்கிட்டா தக்கிட்டா தக்கிட்டா தக்கிட்டா தக்கிட்டா தக்கிட்டா